கருவோ எனக்கு என்ன பேர் ஆறாதீர்கள் கயிறுவோ போகாயாரம்மான் நான் கையுமே அங்க நூறியான முடியல அடிக்கிறேன் கையம்மா நான் கையும் கைசு பண்ண நூறியா தீட்டி அடிக்கின்ற கோயிலுக்கு மேல பேக்க காணமே உறவு ஏமா குறையே இந்த மகோட ஜோதி அம்மா ஓகே போங்கண்ணா அழகா நிலத்தை மாறியே போனோம்.